0: மாதிரி
1: பார்த்தோம். 1-4-8-8 Racing, el aire minuto 05, baile 25-6, adiós.
2: Baile 25-6, adiós.